லாங்கரோய் கிளி ஜூலோ புஜிதாந்து சந்தோஷி பிறவி தா ஜூலோ புஜிதாந்து காங்கோலேரி தாம் தா பிறவி நே காயா மியா துளேரி தாம் தானே பொந்தல் காவி கங்கே தாங்கி பண்கி பங்சோ பிறவியா தாங்கி பங்சோ பிறவியா.